0: சால்ரா பாய் சால் ஒன்று பார்த்தோம் ஆபேசு ஏங்கில் தொறுப்பு ஒரு நோக்கராஜோ எல்ரா காவேஷன் கூட மாய்காடுரா பாபு ஜகபதி கார்டே பவுர்னால தஜினம் பெட்டு ஓடுத்தோ முள்ளாக்கா தோடலுக்கு தரிகணுத்தோ
1: சூடுரே ஆ சந்திரவதன தள்ளி தர்மாஜீரவ் தானம் வதலுதா அனி కామేశం గూడు గోతిగాడి నక్కలాక పదెకరాలు లాగేద్దామని సోత్తన్నాడరే
0: అమృత వల్లంటే ఆడికి